0: நானே பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த டீ காஃபி வந்து நான் மேக் பண்ணேன். அந்த மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி பார்க்க சொல்லுங்க அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பண்ணியோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அவங்க டென்ஸ் சொசைட்டி கொண்டு வந்துட்டாங்க. என்ன கூட ஜெயிச்சு நான் வந்துட்டு கிட்டலாம் பண்ணிடுறது
1: शीर्षक में कृष्ण प्रश्न कांतिपुर दैनिक में खबर छापी।